0: பயங்கி நயமுசி அகி குக்கு
1: Asha Malaba. Ma wo sasuma ya sawu ati.